அந்த பசுமிக நல்லதடி பாப்பா, பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசுமிக நல்லதடி பாப்பா, பாலை குழைத்து வரும் நாய்தான், பாலை குழைத்து வரும் நாய்தான், அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா, அது

ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, உன தட்டி உயர்த்தி சொல்லல் பாவம் பாப்பா, ஜாதிகள் இல்லை.